0: 97.7 La Conda Radio ITN.
1: விலாவு தேசன ஹயாயி வினாடி தான் நம்மையாயி உப்பு லாக்காண்ட சமகு

0: பாட்டத்தை வாங்க கேன ரேடியோ
1: ஃபிளாஷ்பேக்
2: ஃபீட்பேக்
1: சன்ஃப்ளவர்
2: ஆல் ரைட்
1: சி துவசகுரா
2: சஹாரா ஃபிளாஷ்
1: பாயோ
2: சானிதாபா எதாமெதா இத்திஹாசை பிராசாங்கிக வேதிக்காவத்துல ரோஜகல பெருவலிக்காரையோ
3: தவால் தொலஹாய் தியேட்டர் கி ராஷ்மி
4: ஜய சுமன பர்பிள் ரேஞ்ச் எக்கு லக்காண்டு கி ரஷ்மியே.

0: ஆன ரேடியோ ITN ராட்டட்ட வக கேன ரேடியோ ரேடியோ
1: பாட்ட போதக்கில கலா கலல் கலாவே
2: ஆதிரி உனசும விரஹவே வேதனாவ
3: ஹதுத தனிம ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
2: ஆதிரனிய ஜோதி ஆதிரனிய ஜோதி இரிதா ராத்ரி ஹதுட ஹிமாலிக்க
3: සහයෝගීතා අනුග්‍රහය
4: හිසට සිසිලසක් මෙන්ම සුවපර නින්දක් ලබා දෙන පාරම්පරික ඖෂධීය සත්කාරය සඳුන් රාජ කේශාධීතයිඩය. වැඩි විස්තර සඳහා 0765 325 25 අමතන්න.
5: රාත්‍රී 7 විනාඩියකයි.

0: லகாண்டா ரேடியோ ITN
1: மமனந்தே மானம் ரிலாக்ஸ்
2: அனம்மனங்கள வதுவுனா நேது மே எக்ஸ்பர்ட் ஹரிடம் ஹரினி
3: ஓனம சந்தி வேதனாவகட்ட பிரபலம வித்யானுகுல விசந்தம ஓட்டோஷீல் ஆக்டிவ் பிளஸ்
4: அப்பே அம்மா கிட்ட தாவது